0: இத்துடன் இன்றைய ஸ்னேக பாரதி தமிழ் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இந்நிகழ்ச்சி ஆல் இண்டியா ரேடியோ பெங்களூர் வானொலி நிலையத்திலிருந்து ஒலிபரப்பப்பட்டது. தயாரிப்பாளர்
1: ரோசலிண்ட் மேத்யூ.
0: மீண்டும் சந்திப்பது அடுத்த ஸ்னேக பாரதி தமிழ் நிகழ்ச்சியில். வணக்கம் நேயர்களே.

பொருட்கள் அதெல்லாம் மிஞ்சக்கெடுத்து வந்தனண்டு. நாங்க பால் முடக்காக நாங்க கொடுவ பத்தி பல்லியது கொடுவ சம்ஸ்கிருதி பல்லியது நின்று குஷியில் பொருடில் நாங்க மாடினுண்டு ஆச்சுங்க என்னங்காய் தான் மாடினுள்ளது நாங்க எங்க கொத்தல ஆ தாக்கலிக்கரன் ஆயிட்டுல அது ஆக்கணும் நீங்க சிறுங்கன வந்து தப்பி என்னங்காய் தேனிச்சிங்க இங்க பாலைக்கெத்து வந்து பாலை வேங்க வந்து நீங்க கட்டிடல மங்கலத்துல என்னங்க பாலை வேங்கோண்ணி சுமார் ஜன அத்தியனக்காரங்க பரமேத்தரங்க வந்தேங்க என் தெரிஞ்சு தெரிஞ்சிங்க இது ஒரு ராட்சச விவாக பத்தி பண்டு நங்கடங்க இந்த மாடு தெரிஞ்சு பருமை போயிருந்து அள்ளி அள்ளி ஒரு ஜனங்க தர ஜனல கெத்தித்து கொந்தித்து அங்கட மூடியெல்லாம் பாரிச்சிட்டுன்னு வந்தித்து நாங்க மங்கள கை பெஞ்சிடலோ அதுல நாங்க நம்பியிருந்து கொடுவடல்லி மூடியக்கு பொண்ணளுக்கு கொடுப்பந்த ஒரு கௌரவ ஒரு ஸ்தானமானுண்டல்ல அது நான் எல்லியும் கண்டிட்டல எச்சுக்கோ ஜாக சுத்திட்டு நோட்டினு கண்டிட்டல அன்னத்தள்ளி நங்க போயிருந்தா மூடிற அப்பாவனு கெத்தித்து கொந்தித்த மூடி நடத்த வப்பது நங்கண்டானே இந்து காலத்துல அதனை நம்பியனுண்டு சிறிய சூக்ஷம் ஒண்ணு நங்கடல்லி.

0: கூட புட்டுச்சு அக்கலிஞ்சி ஒரு தக்கலிக்கரனுக்கு ஒரு லிப்பி போண்டு ஆச்சங்கி நங்கட தக்கு பொழந்திட்டு எச்சுக்கோ மிஞ்சக்கு போயிட்டு பக்கா பக்கா நங்க அதுங்க ஒரு லிப்பின கண்டுபிடிப்ப கையில நினைச்சங்க ஒரு தக்கு நுண்டு லிப்பி பொழியுள்ள இந்து நங்க எச்சுக்கோ மிஞ்ச கெத்தி நங்க கன்னட லிப்பின்னு நங்க பழக்கிய மடியுண்டு எச்சுக்கோ மிஞ்ச கெத்தி போயிட்டு ஈ காலத்துல நங்கக்கு பாரு ஒரு லிப்பி பூண்டுன்னு நங்க பேச்ச அடிச்சிங்கி நங்க இக்க போயின்னு ஒரு நங்கட ஸ்பீடு நோண்ணும் ஒரு மிஞ்சக்கு நங்க ஒரு புருடல் போயின்னு சாகித்யத்துல அதுங்க நங்கக்கு தொந்தரை போப்பா நங்கக்கு ஈ தாக்கலிக்கரன் உண்டல்ல தாக்கலிக்கரனுக்கு மடப்பையில என்ன நினைச்சீங்க ஒரு குறவண்ட அப்ப எங்க ஆயிட்டிக்கோ டாக்டர் இமா முத்தன் ஆயிட்டிக்கோ ஜெர்மனியில ஒரு பண்டித் ஆயிட்டிக்கு சுமார் ஜன பந்திருந்த அந்த காலத்துல கொடவுக்கு ஒரு லிப்பி கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சுட்டேங்க பரவாயில்ல லிப்பி கண்டுபிடிச்சிட்டு ஆச்சு நங்க கிள்ளி கத்தினதுன்னு எடுத்துன்னு பப்ப கைத்துல டாக்டர் ஐமா முத்தன் எங்க கொடகு பப்பக்க பக்க மடிக்கேரி பப்பக்கா நானும் கூட எத்தகோ குறி அங்கட கூட சுத்தியே நாக்கா மடிக்கேரி பிரம்மகிரியில நான் நினைஞ்சேன் அங்கட கூட சுத்தியே சர்ச்சு அக்கா அங்க ஒரு நங்க இந்த சர்ச்சை நினைத்து நல்ல ஒரு சம்மேளனம் அடிச்சு கொடுவத்தக்கு பரிஷத்து நின்று அங்க சுருமடிச்சு அங்க பரபார தஜ்ஞங்களா பண்டித்தங்களா படைச்சங்கள எல்லாம் காக்கிட்டு ஒடிய தின சர்ச்சை அடிச்சு அக்கா இங்க குத்தாச்சு நங்க கன்னட லிப்பியில தும்ப சைல எழுதினு மிஞ்சக்கு மாடேனு அரதாச அப்ப நேரம் அப்பச்சுக்காவே கன்னட லிப்பில் எழுதே நடிக்கிறன சின்ன பஜனும் கன்னட லிப்பில் எழுதே அதுன நோட்டிண்டே நங்க இக்க வந்துப்பாக்கா நங்கடதே நங்கக்கு ஒரு பாரு லிப்பி போகணும் நங்க எல்லையும் சுருமாடிச்சங்கி நங்கட ஈ கேளத்தை நின்று போப்பா அண்ணன் ஆயிட்டு பாண்டா கன்னட லிப்பினே நங்க மிஞ்சக்கு வச்சவன அந்த அங்க ஒரு தீர்மானம் அடித்து அந்த கொண்ட பந்தந்த ஒரு விசேஷ சஞ்சிக்கையில அதன தாக்கலி மாடித்து அண்ணன் ஆயிட்டு நானும் இந்த என்ன நங்கட ஜனக்கு என் தோணும் நினைச்சிங்க நங்கடது ஒன்னும் பாவனாத்மக சம்பந்த கொஞ்சம் இந்து நங்க எல்லின்னு நோட்டோண்டு இந்து கொடுவ தக்கு எழுத்துக்காட கூட்டாய்த்திக்கோ கொடுவ மக்கட கூட்டாய்த்திக்கோ கர்நாடக கொடுவ சாகித்ய அகாடமி ஆயிட்டிக்கோ இந்த எச்சுக்கோ சங்க சம்ஸ்தரட ஒரு புருடன் உண்டு நங்க கொடுவ தக்குல கன்னட லிப்பின நங்க பிளச்சேண்டு தண்டாயிரம் கொஞ்சம் ஒரு ஜாஸ்தி நங்க ஒரு புஸ்தகத்தின சாகித்யத்தின எழுதி தனிச்சிங்க அது பள்ளி பெருமை இல்ல அது ஸ்பீடு இல்ல இங்க நீங்க ஈ காலத்துல நீங்க புனர் லிப்பின கண்டுபிடிப்பதுக்கு போச்சீங்க தாரு கூட படிப்ப கையில நங்கட எழுத்து தாக்கலிக்கரண நின்று போப்பா புதிய லிப்பின கண்டுபிடிப்பந்த நீங்கட ஈ சமயத்தினா நீங்க தாக்கலிக்கரணக்கான பழக்க மாடி அன்னொட்டி இந்தியத்திர மக்களுக்கு இந்தியத்திர சிக்ஷண வியவஸ்தில கன்னட லிப்பி கூட மறந்து நின்று எங்களுக்கு கணிச்சிங்க எங்க கன்னட ஓதுது ஜன கம்மி எங்க கணிச்சு இங்கிலீஷ் ஜாஸ்தி ஆனது இங்கிலீஷ் மீடியமான கொண்டு கன்னட கூட கம்மி ஆயினுண்டு அன்னத்தாலே நீங்க புதிய லிப்பி கண்டுபிடிச்சிட்டீங்க அது ஆ புதிய லிப்பியோ இல்ல கன்னட அல்ல பாரு எல்லாம் தாய்ப்பப்பா அது புதிய லிப்பி கண்டுபிடிப்பா நான் ஒண்ணு இங்க மின்னக்கு சென்ன கால கஞ்ச பின்ன ஜென் ஜி போயிட்டு ஜென் ஆல்பா பப்ப காப்பக்கா நீங்க இங்கிலீஷ் லிப்பினே பழக்க மாட்டேன் சாகித்ய கொடுவது லிப்பி மாத்திர நீங்க புதிய லிப்பி கண்டுபிடித்தவங்க கன்னட லிப்பி கூட கம்மி ஆயிட்டு நங்கட கால கஞ்ச பின்ன இங்கிலீஷ் லிப்பியே பப்பக்கு மதி ஆனகுண்டு உளந்த நங்க கன்னட இங்கிலீஷ் லிப்பின மாத்திர பழச்சியவனா நங்க ஒரு பாவனாத்மக சம்பந்த காய்த்து நங்க ஒரு புதிய லிப்பின மாற்றுவஞ்ச அங்க தடை எடுப்பது பாண்டான்னு நான் அபிப்பிராயம்
1: நீங்கட அபிப்பிராய நிறைத்து நல்ல விசார கூட இது இதுக்கு நீங்க அப்பச்சக்கவிர பக்த ரத்னாகர கீர்த்தனை அனோ புஸ்தகத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டு பிரகட்ட மாடித்துள்ளீரல அது தும்ப பெத கூட போயிட்டு அந்த விஷயத்த பக்க என்னொல்வா நீங்க
0: தாக்கலிக்கரணத்துல பகிர்ந்து நங்கட கொடுகல எழுத்து ஒரு புருடு கொடுப்பது ரொம்ப கம்மியாது அது இந்த கால அல்ல இது 2026 நான் நின்றுள்ள பண்டு காலத்துல 1900 நங்கட அப்பச்சு கவி இதனை எண்ணித்து அந்த காலத்து என்ன நானும் நான் எச்சுக்கோ ஜன கொடத்துக்கு நாலு நாட்டுக்கு ஓதுனீங்கன்னா நங்கட அப்பச்சு இல்லையங்க கன்னடத்துல வார தக்குல எழுதி துளைங்க எங்களுக்கு ஞானப்பீட்ட பிரசஸ்தி பெஞ்சத்துந்து நூறு அங்க நூறு சத்தியா இந்து நாக்காடு நங்கட கொடவாடல்லி எழுதணும் தெச்சு கொழுத்துக்கார